0: கரம் கட்டு பி கரம் கேன் பர்பாவே கர்ம தீத
1: அவஸ்தா. ஆப் சுன் ரஹே ஹே ஷிவா ரேடியோ, சாந்தி கி தூன் ரஹே ஜீவன் மே சதா.